சிவா சாது சுபசுரதிவா சாது கசங்காய புலாயுனா சா சங்கம் ரத்னுகாயுனா சாது கசங்க சிரபுதானு காமனானு சாது கசங்க சவரஜனாமு சாது கசங்க நகிகாசிகாலு தரசன பீடுதுவதன் ஹாலு சாது கசங்க லூகத ஹர சாது கசங்க நற்கு பரஹர சாது கசங்க ஈஹா உஹ சோஹில சா சங்க விஸ்ரதாமில ஜோ இச்சா சோய் ஃபல பாவ சாது கசங்க நபிரத ஜாவ பார்வம் சாது ரதுவ சாய நான் கோதராய சாது சுனரச சாது கசங்க சுனஹரநாதம் சா சங்க அற்புதன் காயு சாதுக சங்க நமந்து விசர சாசங் சர்பர்ணர சாதுக சங்க பிரமிட்ட சாதுக சங்கட்கிட்ட சாசங்க பயாகரி சாசங்கத் பை ஹமாரி சாது கசங்க பெட்டி சவ ரோகனான சாது பெட்டி சஞ்சோக சாதுக்கு மெஹமா பிகனா ஜான ஜீத சுனஹித பக்கியான சாது கி உமா தேக குண கே தூர சாது கி உமா ரஹி பார் பூர சாது சுபா கா நாஹி அந்த சாது சுபா சதா பே அந்த சாது சுபா உஜித உஜி சாது சுபா மூஜித மூஜி சாதுக்கு சுப சாது பனாயி நானு சாது பிரபியதனா பாய் சுலோக மனசா சமுசாச்ச சுயவன பீகைஸ்வன் கோய நானு கிரிலட்சண பிரம்மஜானி ஹோயாஸ்பதி பிரம்மஜானி சதா நர்லீப ஜெய ஜான்ம கமலலீ பிரம்மஜானி சதா நர்லூ